0: வெட்கமா
1: என் கண்ணா என் கண்ணா
2: வெட்கமா
0: வெட்கமா வெட்கமா வெட்கமா.